ஆஹோ பண்டுமுகா பண்டு பாலிய பண்டுபவே பந்தான் சோக்கிய ஜித் ஜம்மே ராஜா பண்டோஹி பண்டு பஜே பண்டே பாஜன கோயே பண்டோ பண்டே பாஜன கோயே நானக் பண்டே பா.